0: காட்டாட்டு
1: ரேங் சுஜருனிங் பங்கிப்பியான் கட்டாவங்கின் பிறாயின் பியாங்கே ரியான்டோ குட்டுங் பியாங்கே தன்மாரி
0: ஏ